போகம் பார்த்துக்கு பினாச குரு அமர்தாஸ் பர்சிய சித் சாதுக்கு ஆசாச குரு அமர்தாஸ் பர்சிய தியான் லையே பௌ முக்க குர் அமர்தாஸ் பர்சிய அபௌ லப்ப கௌ சுக்க இக் பின் துகண ஜோ தோ ரஹ ஜா சுமந்தர் மானுவல ஹை ஜால் பாப்தார்த் இத்தடே குர் அமர்தாஸ் டிட்ட மில கன் ஹர் பூந்த் பசோரும் மாவல குசம் பசந்த் கணந்த நயாவ ரவ சஸ் கிரண் உதர் சாகர் கோ கங்க தரங்க அந்த கோ பாவ ருதர் தியான் ஞான சத்குரு கை கப் ஜன் பல் உன சோ காவே